0: அஸ்துகுபிரில்லா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு
1: ஹர ஹர ஹர சங்கர் ஜெய சிவசங்கர் பூஷண வல்லப ஜெய மகேஸ்வர்
0: அஸ்துகுபிரில்லா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அல்லாஹ்
1: ஹர ஹர ஹர ஹர
0: அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்
1: ஹர ஹர ஹர ஹர
0: அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்
1: ஹர ஹர
0: அல்லாஹ் அல்லாஹ்
1: ஹர ஹர
0: அல்லாஹ் அல்லாஹ் ஹர ஹர ஹர ஹர
1: அல்லாஹ் அல்லாஹ்
0: ஹர ஹர
1: அல்லாஹ் அல்லாஹ் ஹர ஹர
0: அல்லாஹ் அல்லாஹ்
1: ஹர ஹர அல்லாஹ் அல்லாஹ்
0: ஆ